0: अभी बहनें सुन रही थी अपना कार्यक्रम घर अंगना। आकाशवाणी का ये मथुरा वृंदावन केंद्र है। आइए सुनते हैं सामुदायिक शिक्षा गान पाठ। गीतकार हैं पेरिया स्वामी थुरान।
1: नमस्ते बच्चों, आज मैं पेरिया स्वामी थुरान का लिखा हुआ एक देशभक्ति गीत सिखाऊंगी। पहले आप गीत लिख लें।
2: देश सेवै सेयवे,
3: சேர்ந்தெழுந்து நின்றுளோம்,
2: ஆசை எங்கள் வாழ்விலே,
3: அன்னை அன்பு சேவையே.
1: லிக் லியா? ஏக் பார் மே ஷுரு சே படுங்கி, டீக் கர் லீஜியே.
2: தேச சேவை செய்யவே சேர்ந்தெழுந்து நின்றுளோம், ஆசை எங்கள் வாழ்விலே, அன்னை அன்பு சேவையே.
1: அப் ஹம் தூசரே அந்தரே பர் சல்தே ஹேன். லிக் லியா? அச்சா, அப் ஆகே லிக்கியே.
2: அரிய செயல்கள் யாவையும், ஆர்வம் கொண்டு செய்குவோம், அரிய செயல்கள் யாவையும் ஆர்வம் கொண்டு செய்குவோம். பெருமை என்றும் ஓங்கவே, பெரிய எண்ணம் கொள்ளுவோம், பெருமை என்றும் ஓங்கவே பெரிய எண்ணம் கொள்ளுவோம்.
1: அப் ஆகே லிக்கியே.
2: ஜாதி பேத சிறுமைகள்,
3: ஜாதி பேத சிறுமைகள்
2: சமயவாத பிரிவுகள், ஏதும் இந்த நாட்டிலே இல்லை என்று போக்குவோம்.
1: துபாரா படுத்தி ஹூ, தேக் லீஜியே.
2: ஜாதி பேத சிறுமைகள், சமயவாத பிரிவுகள், ஏதும் இந்த நாட்டிலே இல்லை என்று போக்குவோம்.
1: அப் ஆகே லிக்கியே.
2: மாந்தர் ஒன்று கூடியே, வாழ்வில் இன்பம் எய்தவே, சாந்தி என்றும் பொங்கவே, சத்தியம் அன்பு நாட்டுவோம், மாந்தர் ஒன்று கூடியே, வாழ்வில் இன்பம் எய்தவே, சாந்தி என்றும் பொங்கவே, சத்தியம் அன்பு நாட்டுவோம்.
1: பூரா லிக்லியானா? சலியே, அப் ஹம் கானா சீக்கேங்கே.
2: தேச சே